வனிதா கவிதா சவிதா ரெண்டே ரெண்டே ரெண்டே சுவாமி மனஸ்வாமி மன கோசம் ஆ மட தூராலு గడిచి విచ్చేశారు సుమా.